0: பூர்த்தி கேந்தாரணாஷி ருணிகிறானே ருந்தாது ருணிகேந்தாரணாஷி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.